ஆமை பரிகுல்ஷனிகம் ஹரிபு ஆமை புல்புரை பரியாது கொளமை ஹாஹரே குரியே ஆ பரிபஹா.

கோட்டை கோட்டை பை அரிஹங்கி அம்மை ரூடியரன்னுக்கெரென்னை கோட்டை பை அரிஹங்கி அம்மை